0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shivaya Namavom, Shivaya Namavom, presented by Maragadam Mani. Thank you. Om Namah Shivaya.

ஓம் மௌக்திக ஸ்வர்ண ருத்ராக்ஷ மாளிகாய நமஹ. ஓம் மௌக்திக ஸ்வர்க்வினே நமஹ. ஓம் மௌக்திக மாளிகாய நமஹ. ஓம் மிருகண்டுதனக ஸ்தோத்ர ஜாதஹ.

நமஹ ஓம் முகநிர்ஜித பத்மேந்தவே நமஹ ஓம் முகநகதிக்ருத சந்திராக நமஹ ஓம் முகபந்து பூர்ணிமா சோமாக நமஹ ஓம் முகபந்து பூர்ண

ஓம் மணிசோபான சங்காசவலிகாக நமஹ. ஓம் மணிபூராக நமஹ. ஓம் மணிவித்தஜடாதராக நமஹ. ஓம் மணிகங்கணபூடிதாக நமஹ. ஓம் மணிபூஷாக நமஹ. ஓம் மணிகுண்டலமண்டிதாக நமஹ. ஓம் மணிசிம்ஹாசனாசீனாக நமஹ. ஓம் மணிபூரநிவாசகாக நமஹ. ஓம் மணிமண்டபமத்யஸ்தாக நமஹ. ஓம் மணிபந்தவிராஜிதாக நமஹ. ஓம் மணிமாலாக நமஹ. ஓம் மணிபூடித

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 80. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் பிசினஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: கருணாகர கணபதியே, கரமருளி காப்பாயே, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண

அக்னேஷமத்தியோ நாமிஷ்டே அபிகிருணந்து தேவா சோமபிருஷ்டா ததவ தீரதீர.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namaskar.
2: Jati charmi shikandi cha sarvangak sarva bhavanaha harascha harinakshascha sarva bhutaharak prabuhu. Jati. Interesting name. Jati means he has the wonderful matted locks of hair. Mahadeva is described as having the matted locks of hair. With this only he is described as Kapardhi. The word Kapardhi is very important. 5 times it comes in Rudram. Vijyam danuk kapardhino vishalyo panavagum uta நமக் கபர்தினே சப்யுப்த கேஷாயச்ச நமக் கபர்தினே சபுல

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் கவாய் ஹிந்து லெக்சர்ஸ். த டைட்டில்ஸ் ஆர் நியமா, ஜபா, யம அண்ட் பிரம்மச்சரியா, பிரசன்டட் பை ஸ்ரீ சிவாய போதிநாத வேலாயுத சுவாமி. தேங்க் யூ. ஓம் நம சிவாய.
1: குட் மார்னிங் எவ்ரிவன். திஸ் மார்னிங் வீர் கண்டினியூயிங் அவர் சீரீஸ் ஆன் குட் கான்டக்ட். அப் டு நியம 9, ஜப்பா, விச் இஸ் டு சாண்ட் யுவர் ஹோலி மந்திர டெய்லி, reciting the sacred sound, word, or phrase given by your guru. Bathe first, quiet the mind, and concentrate fully to let japa harmonize, purify, and uplift you. Heed your instructions and chant the prescribed repetitions without fail. Live free of anger so that japa strengthens your higher nature. Let japa quell emotions and quiet the rivers of thought. All of the niyamas focus on expressing the refined soul qualities within each of us. In the case of japa, the divine quality we are expressing is becoming a more spiritual person through repeating a mantra every day. Mantras are a sound syllable, word, or phrase endowed with special power, usually drawn from scripture. Certain mantras are repeated softly or mentally for japa, the subtle tones quieting the mind, harmonizing the inner bodies, and stimulating latent spiritual qualities. Japa refers to the repetition of a mantra, often while counting the repetitions on a mala or strand of beads, and may be done silently or aloud. Japa is also known as mantra yoga. Mantras for japa are usually short, but not always. Gurudeva points out that japa is never used in the Hindu tradition to pray for material things. Hindus do pray for material blessings, health, and abundance, but not through the use of mantras or japa. For these, they turn to prayers, songs, ritual, and affirmations which stimulate the chakras of willpower, reason, and cognition, giving the worshipper physical, emotional, and mental vigor to bring the worldly goods into his hands. Japa is religiously repeating just a few important well-defined words, syllables, or seed sounds called bija to awaken the higher nature. Gurudeva gives us an important warning that those who are victims to episodes of anger, to pangs of jealousy, or to periods of fear should not perform japa. Instead,

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் ஐ சஷ்டத்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 2, Sukta 33.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் என் சி வசந்த கோகிலம் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: வேதபாடாக ருக்வேத தண்டாபாடக.
1: ஓம் அயம் தேவாய தேவாயாயம் அயம் தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே தேவாயாயம் அயம் தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமாஹ ஸ்தோமோ ஜன்மனே தேவாயாயம் அயம் தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமாஹ ஸ்தோமோ விப்ரேபிஹி விப்ரேபிஹி ஸ்தோமோ ஜன்மனே தேவாயாயம் அயம் தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமாஹ ஸ்தோமோ விப்ரேபிஹி விப்ரேபிராசயா ஆசயா விப்ரேபிஹி ஸ்தோமோ ஜன்மனே தேவாயாயம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shivaya Namavom, Shivaya Namavom, presented by Maragadam Mani. Thank you. Om Namah Shivaya.

ஓம் மௌக்திக ஸ்வர்ண ருத்ராக்ஷ மாளிகாய நமஹ. ஓம் மௌக்திக ஸ்வர்க்வினே நமஹ. ஓம் மௌக்திக மாளிகாய நமஹ. ஓம் மிருகண்டுதனய ஸ்தோத்ர ஜாத ஹர்ஷாய.

நமஹ ஓம் மணிசிம்ஹாசனாசீனாக நமஹ ஓம் மணிபூரநிவாசகாக நமஹ ஓம் மணிமண்டபமத்யஸ்தாக நமஹ ஓம் மணிபந்தவிராஜிதாக நமஹ ஓம் மணிமாலாக நமஹ ஓம் மணிபூடித

0: நமஃ. ஓம் மதி பிரிய வியாக்ர சர்ம வசனாக நமஃ. ஓம் மதி மதே நமஃ. ஓம் மத்தத் விரத சர்ம த்ருதே நமஃ. ஓம் மதி பிரசாத க்ரியா தக்ஷாக நமஃ. ஓம் மந்திரபிர் மந்திரிதாக நமஃ. ஓம் மத்தாக நமஃ.
1: ஓம் மத்த வாரண முக்ய சர்ம க்ருதோத்தரீய மனோஹராக நமஃ. ஓம் மத்தாந்தக கரடி கண்டீரபவராக நமஃ. ஓம் மத்தமாதங்க சக்ருத்தி வசனாக நமஃ.
0: ஓம் மாதாமஹாக நமஃ. ஓம் மாத்ருணாம் மாத்ரே நமஃ. ஓம் மாத்ருமண்டல சம்சேவ்யாக நமஃ. ஓம் மாத்ருணாம் பதகே நமஃ. ஓம் மாதங்க சர்ம வசனாக நமஃ.

0: Dear listeners லிசனர்ஸ் ஆஃப் ஷைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 80. தேங்க்யூ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: கருணாகர கணபதியே, கரமருளி காப்பாயே, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண

ஸ்திரஸ்வத்திரமாதிரதிபதிராசீத் பஞ்சவிரஸ்வத பூதாந்த பூதாநாதிபதிராசீத் சப்தரிதவிரஸ்வதாசியோஜந்தாதாதிபதிராசீத் நவகிரஸ்வத இதரோஜந்த அதிபதிராசீதேகாதசவிரஸ்வதாத்தராஜந்தரதவோதிபதயாத்தா ஸ்ரீஸ்ரீபுஞ்சத.

ஸ்தோமவர்த்தோதிரவிணகும்சோடசீஸ்தோமாஹோதோதிரவிணம் அக்னேஹ்புரீஷமத்யக்தோநாமதாம் ஸ்வாவிஷ்டே அபிக்ருணந்து தேவாஹ. ஸ்வாமபிருஷ்டாகிருதவதீரதீரத்வஜாவதஸ்மே திரவிணாதிதத்வா.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 1, Dashati 1. Thank you.
2: Om Agna Ayahi Vitaye Grenano Havyadataye Nihota Satsi Varhishi

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namaskar.
2: Jati charmi shikandi cha sarvanga sarva bhavanaha harascha harinakshascha sarva bhutaharak prabhu. Jati. Interesting name. Jati means he has the wonderful matted locks of hair. Mahadeva is described as having the matted locks of hair. With this only he is described as Kapardhi. The word Kapardhi is very important. 5 times it comes in Rudram. Vijyam danuk kapardhino vishalyo panavagum uta நமக் கபர்தினே சப்யுக்தகேஷாயச்ச நமக் கபர்தினே சப்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Ageshwaran Nambudiri.
2: Tasnat Purvoktameva Samichinam. Agre.
3: Tataha Sakala Chitachit Prapancha Akara Paramashakti Vishishta Advitiya Vaibhavasya Sakala Nigamasara Rahasya Nidhanasya பாவசிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரம மஹிம விலாசஸ்ய சிவசேஷ பூத நிகில சேதன சமுபாசனானுகுண சமுதித நிஜ பிரசாத சமர்ப்பித புருஷார்த்த சார்த்தஸ்ய பரப்ரஹ்மணஹ பிரதிபாதகம் உபனிஷத் சாஸ்திரம் விசாரணீயம்.
2: பரப்ரஹ்மணஹ பஹூனி விசேஷணானி. तत्र वस्तुगत्या एकैकस्य कृत्यं वक्तव्यं, तदा तदर्थम् इदानीं यत्नः न क्रियते, अत्र वर्तते. शब्दार्थं योजयित्वा अग्रे गच्छामः. ततः सकल
3: चिदचित्
2: प्रपञ्चाकार परमशक्तिविशिष्ट कथं, कुत्र कस्य किं कुत्र विशेषणम् इति द्रष्टव्यं. तावदेव. चिदचित् प्रपञ्चः, चिद्रूपः अचिद्रूपश्च प्रपञ्चः, चेतनाचेतनमयः प्रपञ्चः, तादृश प्रपञ्चाकार या परमशक्ति. सकल चिदचित् प्रपञ्चाकार या परमशक्ति, तादृश शक्ति विशिष्टः विशिष्टम् अद्वितीयं वैभवं. शक्ति विशिष्टं परमात्मस्वरूपं अद्वितीयम्. अद्वितीयं नाम द्वितीय सजातीय द्वितीय शून्यं, तद्वद् अन्यं नास्ति, तत्र सर्वम् अन्तर्गतम् इति जातम्.
3: इत्युक्ते विशेषण विशिष्ट
2: विशिष्टम् एकमेव, विशिष्टं तु एकमेव इति कृत्वा, यतोहि सकलप्रपञ्चाकारेण परिणममाना इयं शक्तिः, तादृशशक्तिविशिष्टः अयं परमेश्वरः अद्वितीयः. अद्वितीयः इति कृत्वा तादृश अद्वितीय अद्वितीयं वैभवं यस्य, सर्वोऽपि बहुरिः वैभवं यस्य, सः तादृशविशिष्ट अद्वितीयवैभवः तस्य. अत्र पाठभेदः. सकल निगम सार सामरस्य निधानस्य इत्यस्ति. उभयथापि क्लेशो नास्ति. सकलः यः निगमसारः, निगमः वेदः, वेदः वेदस्य सारः, सारस्य सामरस्यं, सामरस्यम् इत्युक्ते तात्पर्यं, सर्वस्यापि वेदवाक्यस्य परमतात्पर्यविषयः इति. सामरस्य निधानं, सामरस्य निधानस्य इत्युक्ते परमतात्पर्यविषयस्य. रहस्य इत्युक्ते सूक्ष्मार्थः, तत्रापि
3: तात्पर्य
2: एव पर्यवसानम्.
3: भव शिव सर्व पशुपति परमेश्वर महादेव रुद्र शम्भु प्रभृति पर्यायवाचक शब्दसार
2: पर्यायवाचकाः ये इमे शब्दाः,
3: शब्दसार प्रकाशित
2: तेषां, तैः शब्दैः सारतः प्रकाशितम्. कश्चित् वाच्यार्थः ईषद् भिन्नः स्यात्, परन्तु तैः एतैः उक्तैः शब्दैः साररूपेण इदमेव परमात्मस्वरूपं प्रकाश्यते इति कृत्वा, तत्सारप्रकाशित परमात्म परममहिमविलासस्य, महिम्नः विलासः, महिमविलासः, विलासो नाम प्रकटीभावः. एतैः शब्दैः, तत्र यद्यपि पर्यायशब्दाः भवन्ति परन्तु प्रवृत्तिनिमित्तं भिद्यते एकैकस्य. नाम शिवपरत्वं तु भवतु, शिवपरत्वमस्ति चेदपि भिन्नभिन्नप्रवृत्तिनिमित्तेन शिवपरत्वं भवति, तर्हि एकैकेन शब्देन एकैकः महिमा प्रकाश्यते.
3: रुद्रः इत्युक्ते तत्र गुणः,
2: तत्र गुणाः भिद्यन्ते, अन्ये अन्ये गुणाः प्रवृत्तिनिमित्तं भवन्ति इति कृत्वा, प्रायेण एते गुणप्रवृत्तिनिमित्तकाः शब्दाः. तस्मात् तैः तैः शब्दैः सारतः अन्ये अन्ये गुणाः, महिमानः प्रकाश्यन्ते इति कृत्वा, तथा सारप्रकाशित परममहिमविलासस्य परब्रह्मणः.
3: स्वशेषभूत निखिलचेतन समुपासनानुगुण समुदित निजप्रसाद समर्पित पुरुषार्थ सार्धस्य,
2: सार्धस्य इत्यस्ति वा सार्धस्य इत्यस्ति वा?
3: सार्धस्य इत्यस्ति.
2: अस्तु, अत्र सार्थस्य इति वर्तते, तदपि उभयं योजयितुं शक्यते इति चिन्तयामि. स्वशेषभूत निखिलचेतन समुपासनानुगुणसमुदित निजप्रसादसमर्पित पुरुषार्थसार्धस्य तेन सार्धं वर्तते इत्युक्ते तत्सहितः इत्यर्थः. स्वस्य शेषभूताः निखिलचेतनाः ये ये चेतनाः भवन्ति ते सर्वेपि अस्यैव परमात्मनः शेषभूताः अङ्गभूताः अथवा तस्यैव अधीनाः भवन्ति. तद् तदपेक्षया अतीतस्तु नास्ति, तर्हि तदधीनाः भवन्ति. तेषां सर्वेषामपि उपासनानि विहितानि भवन्ति. केवलं परमेश्वरस्यैव उपासनं विहितमिति नास्ति, अन्येषामपि चेतनानां देवताविशेषाणाम् अपि उपासनानि विहितानि भवन्ति. एवम् अन्यदेवताः अपि उपास्याः भवन्ति. परन्तु किं भवति, तेषाम् उपासनेनापि अयमेव परमेश्वरः प्रीतः सन् फलं प्रयच्छति. फलप्रदाता तु अयमेव एकः, फलमत उपपत्तेः इति एकम् अधिकरणम् अग्रे आगमिष्यति. तर्हि तेन यस्य कस्यापि उपासनं क्रियतां सर्वत्रापि अयमेव प्रीतः सन् अनुग्रहं करोति इति वर्तते. अतः तदनुसारेण उच्यते. पश्यन्तु, स्वशेषभूत
3: निखिलचेतन समुपासन
2: निखिलाः ये चेतना तेषां समुपासनेन समुपासनस्य अनुगुणम् समुपासनानुसारम् अनुगुणं नाम तदनुसारं
3: समुदित निजप्रसादः
2: समुदितः यः निजप्रसादः स्वकीयः प्रसादः अनुग्रहः
3: समर्पित
2: तेन प्रसादेन समर्पितः यः पुरुषार्थः अभीष्टं फलं मोक्षो वा अन्यत् किमपि वा ऐहिकं वा आमुष्मिकं वा यत्किञ्चित् फलं तादृशपुरुषार्थेन युक्तस्य पुरुषार्थेन युक्तस्य इत्युक्ते भक्तेभ्यः फलप्रदानवतः फलप्रदानं यः करोति. எந்த தேவதையா ஆராதிச்சாலும் இவரே அனுகிரகம் பண்றாருன்னு அர்த்தம். அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய அர்த்தம். அத்தவா சார்த்தக இத்யுக்தே சதானிஷி சயே அர்த்தா வக்தும் சக்யதே. அத்தவா சார்த்தக இத்யபி தேன சார்த்தக சார்த்தகம்னா ததா பிரயோஜனவான் சார்த்தக இதி சப்தா அத்தவா சஹிதக இத்தர்த்தேபி பவதி. அஸ்து
3: பரப்ரம்மணஹ
2: தாதுஷ்ய அபேர்பட்ட பரப்ரம்மத்தினுடைய
3: பிரதிபாதகம் உபநிஷத் சாஸ்திரம் விசாரணீயம். பரமேஸ்வர பிரதிபாதகம் இது உபநிஷத் சாஸ்திரம்
2: தது விசாரணீயம். அகரே
3: இதம்னா சமாப்தம். விசாரணீயம் இத்தியது சென்னைக்கு முச்சு
2: சாஸ்திரம் ஆரம்பணீயம் இது தஸ்மாத் தத் தத் விசாராத்மகம் இதம் சாஸ்திரம் ஆரம்பணீயம் இது பவதி பவதி தாவதேவ.
3: பூர்வம் விதி வாக்கியம் நாஸ்தி இத்யுக்தம்.
2: சத்யம் விதி வாக்கியம் மாஸ்து சாஸ்திரம் ஆரம்பணீயம் இத்யத்ர விதிர்நாபேக்ஷதே. स्वयमेव एतादृशं परब्रह्मस्वरूपं निष्कृष्टं यदि अवगन्तव्यं तर्हि स च अवगमः विचारं विना न शक्यते इति अस्माभिः स्वयमेव अनुमातुं शक्यते इति कृत्वा तत्प्रतिपादकम् उपनिषच्छास्त्रम्. उपनिषच्छास्त्रं नाम उपनिषद्वाक्यं वाक्यसमुदायः, तेषां तात्पर्यनिर्णयः अपेक्षते, अन्यथा इदं निर्णेतुं न शक्यते इति कृत्वा तद्विचारात्मकम् उपनिषच्छास्त्रं शास्त्रविचारः आरम्भणीयः वर्तते इति शास्त्रारम्भ प्रतिज्ञा.
3: तन्नियोग रूप चोदनालक्षणस्य तदाराधन विशेष सार्धस्य सार्धरूपस्य
2: विशेष साधन रूपस्य तत्र साधन इति अपेक्षते. सार्ध इति सम्यक्तस्य लेखनीं स्थापयतु कुत्रचित् यत्र पाठद्वयं यत्र युज्यते अनन्तरं शोधयतु. यत्र पाठद्वयं युज्यते तत्र स्वीकुर्मः, यत्र तु न युज्यते चेत् त्यक्तव्यम्.
3: विशेष साधनस्य तत्तदर्थवाद प्रकटित
2: तत्सर्वं धर्मस्य विशेषणम्
3: इदानीम् आगतं. तत् साधनत्वेन यदस्ति तदपि विचारणीयम् इत्येतदर्थम् तत्तदर्थवाद प्रकटित
2: तत्तदर्थवाद प्रकाशित अर्थवादः भोः.
3: तत्तदर्थवाद प्रकटित प्राशस्त्य विलासस्य श्रुत्यादि सम्पादित सकलाङ्ग पुङ्खितस्य स्वप्रमाणानुगुण स्मृति इतिहास पुराण अभियुक्त सूक्ति संदर्भ
2: पुराण अभियुक्त सूक्ति संदर्भ अदोरु ओरु वार्ता
3: पुराण अभियुक्त सूक्ति संदर्भ कृतोप ब्रह्मणस्य विधि निषेध
2: कृतो पुनः पठतु. सूक्ति संदर्भ
3: कृतोप ब्रह्मण
2: उपब्रह्मणा इति पढिके कूडादु
3: உபபிரம்மணஸ்யோத்சர்க அபவாத பாதாத்யாதிமதஃ நிகில புருஷார்த்த ரத்னாகரஸ்ய பரமபோத சாதனஸ்ய பகவதஃ தர்மஸ்ய
2: ஜைமினீயசாஸ்திராபேக்ஷைய விசேஷ ஜைமினி பூர்வமீமாம்சாயாம் சோதனாலக்ஷணோர்த்தோ தர்மஹ இத்யுக்தம். தத்ர இவர் ஒரு எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார், தன்னியோக ரூப சோதனா லட்சணம், தன்னியோக ரூபாயா சோதனா, சோதனா நம்ம விதி வாக்கியம், சோதனா லட்சணோர்த்தோ தர்மா இது ஜெய்மினியம் தித்தியம் சூத்திரம். அசிய அர்த்தக
3: தர்ம
2: சோதனா நம்ம விதி வாக்கியம்,
3: விதி வாக்கியம்
2: லட்சண சப்தஸ்ய சோதனா லட்சணம் யஸ்ய சஹ சோதனா லட்சணம் இது வக்தவ்யம். லட்சண சப்தஸ்ய பிரமாபக இத்தர்த்த பிரமா பிரமா பிரமாணம் இத்தர்த்த பிரயோஜனமானோ தரி வேதபோதிதஹ தர்ம இத்தேவ கரு வேதேன விஹிதஹ தர்ம வேதேன கர்த்தவ்யத்வேன யோ விஹிதஹ ஸஹ தர்ம தரி வேத பிரமாணகஹ தர்ம வேதஹ பிரமாணம் வேதோ நாம விதி வாக்கியம் விதி பிரமாணகோ தர்ம இத்யுக்தே கிம் பவதி கஹ அர்த்தோ லப்யதே
3: விதி வாக்கியனம தர்மத்வம்
2: விதி வாக்கியஸ்ய தர்மத்வம் இதி லப்யதே வா
3: விதேரேவ
2: விதி பிரமாணகோ தர்ம இத்யுக்தே கிம் லப்யதே
3: விதி பிரமாணக
2: என்ன விக்ரஹம் வரும்
3: விதி பிரமாணம்
2: பிரமேயம் இதமேவ ஏகம் லக்ஷணம் இது ஸ்வீகிருத்த யோஜயது விதி பிரமாணகோ தர்ம விதி பிரமாணகத்வம் தர்மஸ்ய லக்ஷணம் இது மயா லக்ஷணம் உச்சதே இது மன்னிதா யோஜயது ஏகத்ர தர்சயாகே சமன்வய
3: விதி பிரமாணக விதிரேவ பிரமாணம்
2: யஸ்ய
3: யஸ்ய தர்சயாக சஹ விதி பிரமாணக
2: ஹோதி கலு ததேவ தரி விதி போத்ய விதி போத்யத்வம் விதி ரூப பிரமாணேன போத்யத்வம் தர்மஸ்ய லக்ஷணம் ததேவ ஜெயமினினா உத்தம் சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹ இதி பிரமாணம் இதி பதஸ்ய ஸ்தானே லக்ஷண சப்த பிரயுக்தா சோதனா நாம விதி
3: விதி
2: இயம் ச சோதனா கீதிருஷி பகவத் ஆஜ்ஞா ரூப
3: தன்னியோக
2: ரூப பகவானேவ சோதயதி அதுக்கு என்ன
3: அத்ர பகவானேவ சோதயதி இதி அபௌருஷேயத்வம் ஸ்வீக்ரியதே
2: அஸ்து ததானீமபி பகவான் சோதயதி இத்யத்ர விரோதோ நாஸ்தி பகவதஃ அபிப்ராயஃ ஸ அபௌருஷேயத்வம் தூ கதமுக்தம் அபௌருஷேயத்வம் அங்கீக்ரியதே சேதபி தத்ர கிம் அநாதி பரம்பரையா இதம் வர்த்ததே இது கிருத்வா அபௌருஷேயத்வம் சித்தியதி தத் பர்யாப்தம் தாவதா இப்படி பண்ணம் இப்படி பண்ணக்கூடாது என்றது யாருடைய அபிப்பிராயம் கேட்டா பகவானுடைய அபிப்பிராயம் ஈஸ்வரனுடைய அபிப்பிராயம் சொல்லணும் அதுக்கு ஒரு ஒருத்தருக்கு பொறுப்பு இருக்கணும் அது யாருடைய அபிப்பிராயம் கேட்டா யாருடைய அபிப்பிராயம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது சுத்தமீமாம்சகாக ததா வதந்தி ஈஸ்வரம் அனங்கீகிருத்தியாபி யோஜயந்தி அத வியாவர்த்தனம் பண்றதுக்காக சொல்றான் தன்னியோக ரூபாயா சோதனா சோதனா இந்த வேதத்தில் இருக்கிற விதிகள் பகவானுடைய சோதனா ஈஸ்வரனுடைய சோதனைன்னு வச்சுக்கணும் ஈஸ்வரனுடைய நியோகம் நியோகம் நாம கர்த்தவியம் இது அபிப்பிராய ஈஸ்வரேன ஈஸ்வர நியோக ரூபாயம் சோதனா கர்த்தவியத்துவேன அபிப்பிராய நியோக கசிய அபிப்பிராய தசிய அபிப்பிராய தன்னியோக
3: பரபிரம்மணம்
2: சோதனா वैदिकस्य धर्मस्य तथाविधस्य तन्नियोगरूपचोदनालक्षणस्य तदाराधनविशेषसाधनस्य
3: कर्मानुष्ठानं
2: तदाराधने ब्रह्मणः आराधने विशेषसाधनम् இல்லையா வைதிக தான தர்மங்கள் விசேஷ சாதனையே சொல்றாருன்னா லோகத்துல நம்ம எது பண்றதா இருந்தாலும் எல்லா வியாபாரமும் பகவத ஆராதனமா பண்ணலாம் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு கீதையில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எதுவுமே பகவத ஆராதனமா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது எல்லா பிரவருத்தியும் பகவத ஆராதனமா பண்றதுக்கு அது புண்ணியகரமா வச்சுருக்கு அதுக்கு பிரமாணம் இருக்கு ஆனால் அதுக்குள்ளேயும் இது விசேஷ சாதனம் வைதிகோயோ தர்ம சா தது ஆராதனே விசேஷ சாதனம் அந்த வைதிக தர்மானுஷ்டானத்தினால பகவத ஆராதனம் பண்றதா இருந்தால் அதுக்கு விசேஷம் இல்லையா அது உச்சதே தது ஆராதனம்
3: பிரயோஜகம் தது அஸ்தி இதி சித்தசுத்தியர்த்தம் இதம் உபயுஜ்யதே இதி
2: காரணாத் சித்தசுத்தியர்த்தம் சர்வமபி உபயுஜ்யதே நாஸ்தி இதினா அத்ர விசேஷோபயோகோ வர்த்ததே யஸ்து வைதிகே கர்மணி அதிகரோதி அதிகாரி பவதி அதிகாரம் பிராப்ய யதி தத் வைதிகம் கர்ம பகவத ஆராதன புத்தியா அனுஷ்டியதே அப்படி அனுஷ்டானம் பண்றதா இருந்தால் அதுக்கு விசேஷ பிரயோஜனம் இருக்கு அதனால இது விசேஷ சாதனமா இருக்கு பகவத ஆராதனே யோ விசேஷ சாதன ரூபம் தஸ்ய தர்மஸ்ய தத்ர பஹூரீஹிர் நாஸ்தி தத் ஆராதன விசேஷ சாதன ரூபஸ்ய விசேஷ சாதனஸ்ய இத்தேவ
3: சாதனஸ்ய
2: தர்மஸ்ய அப்புறம்
3: தத்தத் அர்த்தவாத பிரகடித பிராசஸ்திய விலாசஸ்ய
2: தத்ததர்த்தவாத பிரகடித பிராசஸ்திய விலாசஸ்ய தத்ததர்த்தவாதம்னா அந்தந்த சோதனைக்கு அந்தந்த விதிகளுக்கு தனித்தனி அர்த்தவாதங்கள் இருக்கு எத்தனையோ அர்த்தவாதங்கள் அர்த்தவாதம் தெரியும் இல்லையா ஸ்துதி பரம் வச்சனம் அந்த கர்மத்தை கர்மாவே ஸ்துதி பண்றது இருக்கிறதும் இல்லாதது எல்லாமே சேர்த்து ஸ்துதி பண்ற மாதிரி இருக்கும் அது எல்லாமே சும்மா சொல்றது இல்ல அதுவும் அதனுடைய ஒரு மகாத்மியத்தை காமிக்கிறது தான் அந்த கர்மாவினுடைய மகாத்மியம் கர்மத்தினுடைய அப்படி இருக்கட்டும் பிராசஸ்திய விலாச பிராசஸ்திய விலாச தத்தது அர்த்தவாதை பிரகாசித பிராசஸ்திய விலாச எஸ்ய தர்மஸ்ய சஹ பிரகடித பிராசஸ்திய விலாச தத்தது அர்த்தவாத பிரகாசித பிரகடித பிராசஸ்திய விலாச
3: தாதிருஷ்ய
2: தர்மஸ்ய அப்புறம்
3: ஸ்ருத்யாதி சம்பாதித சகலாங்க புங்கிதஸ்ய
2: ஸ்ருத்யாதி சம்பாதித சகலாங்க புங்கிதஸ்ய அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடிய ஆறு பிரமாணங்கள் பூர்வமீமாம்சையில் இருக்கு அது அதுதான் இங்க ஸ்ருத்தியாதிகள் எடுக்கணும் ஸ்ருதியோ லிங்கமோ வாக்கியமோ பிரகரணமோ ஏதோ ஒரு பிரமாணத்தினால அங்கங்கள் தெரியறது அப்ப ஸ்ருத்யாதி சம்பாதித சகல அங்க புங்கிதஸ்ய புங்கிதஸ்ய தேன யுக்தஸ்ய
3: ஸ்வப்ரமாண அனுகுண ஸ்மிருதி இதிஹாச புராண அபியுக்த சூக்தி சம்வாத
2: சம்வாதம் இருக்கா
3: சந்தர்ப சூக்தி சந்தர்ப கிருதோபிரம்மணஸ்ய
2: இப்போ இந்த தர்மத்தை உபபிரம்மணம் பண்றது உபபிரம்மணம் பண்றதுன்னா இன்னும் வர்தனம் பண்றது வர்தனம் பண்றதுக்கு நிறைய இப்ப வேத வாக்கியத்தில் இருக்கிறதும் மட்டும் பார்த்துட்டு நம்மளுடைய அனுஷ்டானம் நடக்கிறது சொல்ல முடியாது இன்னும் எத்தனையோ ரிஷிகள் அப்படின்னா வேதத்தை அனுசரிச்சுட்டுதான் ஆனா நமக்கு இப்ப தெரியாது எத்தனையோ சாகைகள் இப்ப கிடையாது அப்ப அந்தந்த சாகைகளை பார்த்துட்டு ஒரு சாகையில இருக்கிறது இன்னொரு சாகையில் இருக்காது எல்லாம் சேர்த்து உபசம்ஹாரம் பண்ணி ரிஷி விரச்சிதமான ஸ்மிருதிகள் இருக்கு மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கு புராண இத்திஹாசங்கள் இருக்கு இதுல எல்லாம் சர்வத்ர அஸ்மாபி தர்ம அவகந்தும் சக்கியதே தரிஹி ஸ்வப்ரமாண அனுகுண ஸ்வப்ரமாணம் ஸ்வம் தர்ம ஸ்வப்ரமாணம் மூல பிரமாணம் என்ன வேதம் ஏன்னா அது சூத்திரம் இருக்கு சோதனா லக்ஷணோர்த்த தர்மம் இருக்கு இல்லையா அது விட முடியாது எந்த ஒரு தர்மமா இருந்தாலும் அது வேத பிரதிபாத்தியமா தான் இருக்கணும் நம்மளால ஊகிக்க முடியாது. ஏதோ அதிருஷ்டம், அதிருஷ்டத்வாரா காரியகாரண பாவ வக்தவிய கரும், அப்பதான் தர்மம்னு சொல்ல முடியும். இந்த இப்படி பண்றதா இருந்தா இப்பேற்பட்ட பலன் சொல்லணும்னா அது அஸ்மாபீர்ல நிர்ணயம் சிந்தே. இப்படி பண்றதா இருந்தா பலமா அப்படி பண்றதா தெரியாது. திருஷ்ட பலமா இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து அதிருஷ்டத்வாரா, ஒவ்வொரு கர்மாவுக்கும் அதிருஷ்டத்வாரா பலம் சொல்லும் பொழுது அந்த அதிருஷ்டம் அப்பிரத்யமா இருக்கிறதுனால, அதிருஷ்டம் அதிருஷ்டமா இருக்கிறதுனால அதிருஷ்டத்வாரகா காரியகாரண பாவா, அதிருஷ்டத்தை வச்சுட்டு எங்க வந்து காரியகாரண பாவத்தை சொல்லணுமோ அந்த காரியகாரண பாவத்தை நம்மளால யோசிக்க முடியாது. அது வேதம் தான் சொல்லணும். ஒரு ரிஷி சொல்றதா இருந்தா கூட ரிஷிக்கும் யோசிக்க முடியாது. ரிஷியும் வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சிருக்காரு, வேத வாக்கியத்தை பார்த்துட்டுதான். அந்த வேத வாக்கியம் இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காலத்துல இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு ரிஷி எந்த தர்மத்தை சொல்றதா இருந்தாலும் அந்த தர்மம் ஏதோ ஒரு வேத வாக்கியத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தரிஹி சர்வஸ்யாபி மூல பிரமாணம் வேத ஏவ, வேதானுசாரித்வா ஸ்மிருதீனாம் பிரமாணியம், வேதானுசாரித்வா வேத விரோதே சதி உபேக்ஷணீயம் பவதி. அப்ப ஸ்வப்ரமாண அனுகுண ஸ்வப்ரமாணம் வேத ஸ்வம் தர்ம தஸ்ய மூல பிரமாணம் வேத தது அனுகுண எங்கன்வயம் ஸ்மிருதி இதிஹாச புராண அபியுக்த சூக்தி சந்தர்ப்ப தது அனுகுண அனுகுண அனுகூல அத்தவா தது அனுசரித்ய ரசித ஸ்மிருதிர்வா இதிஹாசோ வா புராணம் வா அபியுக்த சூக்தி சந்தர்ப்போ வா அபியுக்த சூக்தி பிராமாணிக. ரிஷி இல்லாட்டா கூட நம்ம பெரியவா சொல்றதும் கூட எடுத்துக்கிறது இல்லையா, சிஷ்டாச்சாரிய பிராப்தாக தர்மாக அபி சந்தி அபியுக்த சூக்தி அபியுக்தைஹி உக்தம் இத்தம் குருவதி. அந்த தர்மானுஷ்டானத்தோட இருக்கிறவா அலூக்ஷாக தர்ம காமாக ஏசியூன்னு இருக்கு இல்லையா தைத்திரியத்துல, ஏ தத்ர தார்மிகாக வர்த்தந்தே தேஷாம் அபிப்பிராயோபி அஸ்மாபி கண்யதே, இல்லைன்னா முடியாது. எல்லாமே வாக்கியத்தை பார்த்துட்டு தான் பண்றதா சொல்ல முடியாது இல்லையா. வாக்கியங்கள் இருக்கு நிறைய இருக்கு, சில விஷயங்கள் எத்தனை வாக்கியங்கள் பார்த்தாலும் நமக்கு தெரியாது. அப்ப அபியுக்தால் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். சிஷ்டா சிஷ்டாக கிம் வதந்தி, சிஷ்டாச்சார பத்ததி கதம் வர்த்ததே, அதுவும் அனுசரிச்சுட்டு தான். இப்ப அந்த வாக்கியங்கள் பார்த்துட்டு டைரக்டா நம்ம ஒன்றும் பண்றதில்லை, அவன் பண்ணவும் முடியாது. அந்த வாக்கியத்தை அனுசரிச்சு சிஷ்டால் எப்படி பண்றாருன்னு பாருங்க. அப்ப அவளை கேட்கணும் இல்லையா, நம்மளே வாக்கியம் எப்படி இருக்கு நான் அப்படியா பண்றேன் சொல்ல முடியாது, அது சுவாதந்திரம் கிடையாது நமக்கு. தரி அபியுக்த சூக்தயா தத்ர அபேக்ஷந்தே, அது லிகித ரூபாக வா வாசா உச்சியமான ரூபாக வா பவையு சூக்தயா சூக்தி சந்தர்ப்ப சூக்தி சந்தர்ப்பம் சூக்தீனாம் பிரசங்க சமுதாய ஏதை சர்வைஹி தர்மஸ்ய உபபிரம்மணம் பகுதா கிருதம் அஸ்தி வர்தனம் நம போஷணம். ஏற்கனவே இல்லாத தர்மம் புதுசா கொண்டு வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம், அது எல்லாமே என்ன சங்கிரகம் பண்ணி புஷ்டமா வச்சிருக்கு. எப்படி தர்மம் எது தர்மம் எது அதர்மம்னு கரெக்டா தெரியும்படியா இப்போ லோகத்தில் வந்திருக்கு. ததாவிதஸ்ய தர்மஸ்ய அப்புறம்
3: விதி நிஷேத விகல்,
2: அது இது இது பகுரீஹி தான், இதெல்லாமே பகுரீஹி தான். ஸ்வப்ரமாணேன ஸ்வப்ரமாணஸ்ய அனுகுணாஹ ஏ ஸ்மிருதி இதிஹாச புராண அபியுக்த சூக்தி சந்தர்ப்பாஹ தைஹி கிருதம் உபபிரம்மணம் யஸ்ய தர்மஸ்ய சஹ தர்மஹ கிருதோபபிரம்மணஹ தத் கிருதோபபிரம்மணஹ தஸ்ய
3: தஸ்ய தர்மஸ்ய
2: அப்புறம்
3: விதி நிஷேத விகல்ப
2: சமுச்சய
3: சமுச்சய உத்சர்க அபவாத பாத அப்யுச்சயாதிமத
2: தர்மஸ்ய. இன்னொரு விசேஷம் விதி நிஷேதம் விகல்ப சமுச்சய உத்சர்க அபவாத அப்யுச்சய பாத அப்யுச்சய எல்லாமே தர்ம நிரூபணத்தில் வரும். விதி நிஷேதம் இப்படி பண்ணணும்ன்றது விதி, பண்ணக்கூடாது நிஷேதம், இப்படியோ அப்படியோ ரெண்டு விதமா பண்ணலாம், அப்படி இருந்தா விகல்பம் அபவாதங்கள் இருக்கும் எல்லா எல்லா சாஸ்திரத்திலயும் இருக்கு, தர்மசாஸ்திரத்திலயும் இருக்கு.
3: விதினா சாக்கம் சாமியம் நாஸ்தி உத்சர்கஸ்ய நிஷேதஹ அபவாத
2: விதி விசேஷஹ ச உத்சர்க விதி அபவாதஹ அபவாதஹ அபவாதோ விதிரேவ பரந்து அபவாதம் பரித்யஜ்ய உத்சர்க பிரவர்த்ததே இத்யஸ்தி குரு வியாக்கரணே அஸ்தி சர்வத்ர அஸ்தி. मया उदाहरणं विशिष्य नोक्तं तावदेव बहूनि उदाहरणानि भवन्ति यदाहवनीये जुहोति इति उत्सर्गः पदे जुहोति इत्यपवादः एवं भवति बाधः इत्युक्ते मानान्तरेण प्राप्तस्य अन्यत्र प्रतिषेधेन बाधः भवति क्वचित् प्रतिषेधेन बाधस्त्रिविधः इत्युच्यते प्रत्याम्नानात् प्रतिषेधात् अर्थलोपात् बाधः इति बाधाध्याये दशमाध्यायः मीमांसायां बाधाध्यायः इत्युच्यते तत्र प्रकृतितः प्राप्तस्य विकृतौ बाधः निरूप्यते एवं यागेषु அதெல்லாம் இப்போ விஷய விஸ்தாரமா சொல்லணும்னா அது கொஞ்சம் மீமாம்சை தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் அஸ்து எவம் ஆசேஸ்து அவர்கள் உதாரணம் சொல்ல இவர் சொல்லியிருக்கார் விஸ்தாரமா சொல்லியிருக்கார் அபியுச்சயம் அபியுச்சயன்ன சமுச்சயஸ்ய கஷ்டன விசேஷ இது சிந்தனம் சமுச்சயஸ்ய கஷ்டித் விசேஷ அபியுச்சய அத்த ஏகம் பாதித்வா அந்யத் சமுச்சியதே அந்யத் யோஜ்யதே சேத் அபியுச்சய இத்யுச்யதே பாதம் வினைவ அந்யத் யோஜ்யதே சேத் கேவலம் சமுச்சய இது எவம் புருஷேண யத் அர்த்யதே புருஷார்த்தம் எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் புருஷார்த்தம் கிடைக்கணும்னு நமக்கு ஆசைப்படுறதோ அதெல்லாம் புருஷார்த்தம் நிகில புருஷார்த்தஸ்யாபி சாதனம் இத்தர்த்தே ரத்னாகர கிடைக்கிற இடம் ரத்னம் கிடைக்கிற இடம் ஆகர
3: தர்மம்
2: எதிலிருந்து புருஷார்த்தம் கிடைக்குமோ அது தர்மம் தர்மஸ்ய
3: பரமபோத சாதனஸ்ய
2: பரம பிரபோத சாதனஸ்யிருக்கிறது பிராந்த ஜாஸ்தி இருக்கு அஸ்து பரமப்பிரபோத
3: விசிஷ்ய
2: எடுத்து சொல்லணும் இல்லையா இந்த பிரகிருதசாஸ்திரம் ததர்த்தம் பிரவருத்தம் இது கிருத்துவ புருஷார்த்தத்துவன சாமானியதாக உக்தம் சேதபி விசிஷ்ய தரிசனியம் இது கிருத்துவ பரம பிரபோத சாதனஸ்ய இத்யுக்தம் இதஹ தத அத்ர அபேக்ஷதே அன்யதா இதானிம் கிமர்த்தம் தர்ம விசாரம் கிருத்துவ பிரம்ம விசாரம் ஆரம்பணீயஹ இது விசிஷ்ய கிமர்த்தம் உக்தம் இத்யஸ்ய சமர்த்தனம் கர்த்தவ்யம் கலு தர்ம விசாரேண தர்மானுஷ்டானம் சித்யதி தர்மானுஷ்டானேன சித்தசுத்தி சித்யதி சித்தசுத்தோ சித்தாயாம் சத்யாமேவ பிரம்ம சாட்சாத்காரோ பவதி இது உக்த்வா தாதுஷ சாட்சாத்காரம் பிரத்யபி பரம்பரையா தர்ம விசாரஸ்ய காரணத்துவம் அஸ்தி பிரயோஜகத்துவம் அஸ்தி தஸ்மாத் தர்ம விசாரம் கிருத்வா பிரம்ம விசார கர்த்தவ்ய பிரம்ம விசாரோபி அந்ததோ கத்வா பிரம்மோபாசனே கலு உபயுஜ்யதே விசார மாத்திரேன சர்வம் சித்யதி விசாரோபி பரம்பரையா ஏவ சாதனம் சாட்சாத்காரம் பிரதி விசாரேண கிம் பவதி சாட்சாத் கிம் பவதி இத்யுக்தே அசந்திக்தஹ நிச்சயோ பவதி தாவதேவ சாட்சாத்காரஸ்து பஷ்சாத் தியானாதினா உபாயாந்தரேண சம்பாதனீயோ வர்த்தது
3: நிர்ணயார்த்தம் தாத்பரியோ நிர்ணயார்த்தம் அபாதிதத்வ
2: பிராப்தி தாவதேவ தாவதேவ தாவதேவ தத் தர்ம விசாரோபி ததைவ தர்ம விசாரக்ருதஹ இத்யேதாவதா தர்மோ ந சித்யதி விசாரானந்தரம் அனுஷ்டேயம் இதி சர்வத்ர அனுஷ்டான அபேக்ஷா து அஸ்தி
3: சாதனஸ்ய
2: விசாரானந்தரம் அதசப்தஹ இதி இத்தம் அதசப்தஸ்ய அர்த்தோ நிர்ணீதஹ அப்புறம்
3: தரிஹீரம் விதி வாக்கியம் நாபேக்ஷதே இதி மதத்வயம் அஸ்தி இதி ஸ்வீகிருதம்
2: மதத்வயம் நாஸ்தி குத்ர மதத்வயம் வர்த்ததே
3: இத்யுக்தே ஸ்வாத்யாயோ தேதவ்யஹ இதி இதம் சாங்க வேதாத்யயனம் தாவத் பர்யந்தம் அஸ்ய அர்த்தஹ அஸ்தி
2: நன்ன சாங்க வேதாத்யயனம் பவது சாங்க வேதாத்யயனம் கிமர்த்தம் விதியதே ஸ்வாத்யாயோ தேதவ்யஹ இதி விதினா
3: இத்யுக்தே
2: இத்யத்ர மதபேதம் இத்யத்ர மதபேதம் तत्र पूर्वमीमांसकानां केवलमीमांसकानां मतं केवलमीमांसकानां मतं किम् इत्युक्ते अर्थज्ञानं निश्चयात्मकम् अर्थज्ञानम् उद्दिश्य वेदाध्ययनं कर्तव्यम् நிச்சயாத்மகம் அர்த்தஜானம் உத்திஷ்ய வேதாத்தியனம் கர்த்தவியம்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? நிச்சயாத்மகமான அர்த்தஜானம் எப்பேற்பட்ட அத்தியனத்தினால சித்திக்குமோ அப்பேற்பட்ட அத்தியனம் தத்ர விதீயதே இது பவிஷ்யதி.
3: தரிஹி
2: ந கேவலம் சாங்கவேதாத்தியனம், சாங்கவேதாத்தியனேன கிம் பவதி, அர்த்தப் பிரதீதி மாத்திரம் பவதி நது நிச்சய. சாங்கவேதாத்தியனேன அர்த்தப் பிரதீதி மாத்திரம் பவதி, சம்சயோபி பவதி, சம்சயசகிதா பிரதீதிர்பவதி நது நிச்சய. தரி நிச்சயோபி யதி நிச்சயபர்யந்தம் ஞானம் யதி தத்ர விதௌ உத்தேஷ்யம் பவதி தரி சஹ நிச்சயஹ கேன பவதி, மீமாம்சயா பவதி, மீமாம்சாம் வினா ந பவதி இதி கிருத்வா வாக்யார்த்த விசாராத்மிகா மீமாம்சா அபி தத்ர கர்த்தவ்யா இதி அர்த்தால் லப்யதே. தரி சஹ விதி அர்த்த நிச்சயாத்மகம் அர்த்தஜானம் உத்திஷ்ய சாங்கவேதாத்தியனம் விததா தேன வாக்கியன மீமாம்சா சாஸ்திராத்தியனம் துவாரீகரோதி. பாஷா அவகமித்தே வா, மீமாம்சா சாஸ்திராத்தியனம் துவாரீகரோதி அப்படின்னா மீமாம்சா சாஸ்திராத்தியனம் துவாரமா வச்சுட்டுதான் இதை விதி பிரவர்த்திக்கும். அந்த மீமாம்சா சாஸ்திராத்தியனம் நடுவில் இருக்கணும். மீமாம்சா மீமாம்சை கிடையாதுன்னு வாக்கியார்த்த விசாரம் கிடையாதுனால் நிச்சயாத்மக ஞானம் வரப்போறதில்லை. அதனால அயமேவ விதி சுவாத்தியாயோத்தேதவியா இது விதிரேவ அர்த்தாத் மீமாம்சா சாஸ்திராத்தியனம் ஆரம்பம் பிரயோஜயதி. மீமாம்சா சாஸ்திராத்தினுடைய ஆரம்பம் சொன்ன கேவலம் ஜைமினிய மீமாம்சை மட்டும் இல்ல, ரெண்டுமே பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் இதமபி வாக்கியார்த்தாயம் வாக்கியார்த்த விசாரா சோபி வாக்கியார்த்த விசாரம். சரி வாக்கியார்த்த விசாராத்மகம் யத் சாஸ்திரத்வயம் அதுவா ஏதேஷாம் மதரீத்யா ஏகம் சாஸ்திரம் தத் ஆரம்பணீயம் இது கதம் சித்தியதி சுவாத்தியாயோத்தேதவியா இது விதிபத இது பூர்வமீமாம்சகானாம் மதம்.
3: தத்ர பூர்வம் கண்டிதம்
2: பாமதீகாரஸ்ய அபி மதம், பாமதீகாரஸ்ய அத்வைதினா அத்வை வாசஸ்பதி மிஸ்ரஸ்ய அத்வைதினா அத்வைத ஏகதேசினா மதம், அத்வைதி ஏகதேசினா கிமர்த்தம் அத்வைதினாம் மத்திய ஏகதேசினா இத்துக்தி விவரணகாராஹ அபி தத்ர சந்தி அத்வைதே தேஷாம் மதம் தூ ததா ந தேஷாம் மதம் தூ ஸ்ரீகண்டாச்சாரியாணாம் இதானி யத் மதம் ததேவ. ஸ்ரீகண்டாச்சாரிய கிமுக்தம்
3: உத்தரமீமாம்சாச்சாரம்
2: நிச்சயாத்மகம் அர்த்தஜானம் உத்திஷ்ய வேதாத்தியனஸ்ய விதாயகம் இது யத் மீமாம்சகைர் உக்தம் தத் கண்டிதம் ததேவ நாஸ்தி பிரதமதா. கிம் தர்ஹி இத்யுக்தே லாகவேன அக்ஷராவாப்தி பர்யந்தமேவ அத்யயனம் தேன வாக்கியேன விதீயதே. தரி அந்நியச் சர்வம் நசியாதித்யுக்தே அந்நியச் சர்வம் தத்ர கிம் அர்த்தாதித்யபி ந அர்த்தாதித்யுக்தே ஸ்ருதார்த்தாபத்யா இதி ந ஸ்வதந்திரேண அனுமானேன லப்யதே. ஸ்வதந்திரேண அனுமானேன நிச்சயாத்மக அர்த்தஜானம் வினா தஸ்ய வாக்கியஸ்ய உபயோக ஏவ நாஸ்தி இத்யாலோசயதா நிச்சயாத்மக அர்த்த நிச்சயாத்மகம் அர்த்தஜானம் சம்பாதனீயம் இது ஊகிதும் சக்யதே கிள. அஸ்து தத் சம்பாதனார்த்தம் அநேகே உபாயா சந்தி வா, நாஸ்தி ஏக ஏவ உபாயா விசார சாம்பிரதாயிகோ விசார சக கர்த்தவிய அந்நிய உபாயேவ நாஸ்தி இது ஸ்திதே.
3: தரி ஸ்வயம் ப்ரவர்த்தம்
2: ஸ்வயமேவ அனுமாய அனுமாய ப்ரவர்த்திதும் சக்னோதி புருஷஃ, யத்ர புருஷஸ்து ஸ்வயமேவ அனுமானேன ப்ரவர்த்திதும் சக்னோதி தத்ர விதிர்நாபேக்ஷதே இதி. அதேவ ஹேதோ த்ரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யஹ இதி விதிரபி தத்ர நாபேக்ஷதே.
3: பாட்சிக
2: அப்பிரியம் நம்பி சுவாத்தியாயோத்தேதவியா இத்தியாபி அர்த்தஜான பர்யந்தம் உத்தேசியம் நாஸ்தி தஸ்மாத் விதிரேவ நபவதி அஸ்மின் விஷயே இத்தேவ. विचारकर्तव्यः इत्यत्र कोऽपि विधिर्नास्ति नापेक्षते च इति तर्हि अकर्तव्यता आयाति विचारस्य इति तु न अवश्यकर्तव्यता तु भवत्येव अवश्यकर्तव्यता एव अवश्यकर्तव्यता लभ्यते अनुमानेन
3: विधिना इति नास्ति
2: विधिना न अनुमानेन तस्मात् अनुमानेन विचारस्य अवश्यकर्तव्यतां ज्ञात्वा पुरुषः प्रवर्तते इति सम्यक् उपपादयितुं शक्यते तदा आशय अधुना एवं तत्तु प्रसङ्गादुक्तम् अथ शब्दार्थो निर्णीतः
0: ॐ नमः शिवाय यू आर् लिस्निङ्ग् टु शैवम् .org रेडियोस् 24/7 स्पिरिचुवल् चानल्स् फ्रम् शैवम् .org ॐ नमः शिवाय
4: अथ सामवेदे राणायणि अशाखीयाः
5: आरण्यगगानम्
4: प्रारभ्यते।

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 2, Sukta 33.